0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்பொழுது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வழங்கியுள்ள ஜலதரங்க இசை கேட்கலாம். எவரி போதன ஆபோகிராக வர்ணம் ஆதி தாளம் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது.
2: Listen to a Jalatarangam recital by Aniyampatti S. Ganesan. He begins his concert with Evari Bodhana, a varnam in Rag Abogi set to Adi Tal, a composition by Patnam Subramanya Iyer.

0: சோபில்லு சப்தஸ்வர தியாகராஜர் கீர்த்தனை ஜெகன் மோகினி ராகம் ரூபகதாளம்.
1: சோபில்லு என் ராக் ஜெகன் மோகினி செட்டு ரூபகத்தால் அ காம்போசிஷன் பை தியாகராஜர்.

0: ஆனையம்பட்டி கணேசன் அவர்கள் இனி வழங்கியிருப்பது தியாகராஜர் கீர்த்தனை ஒர ஜூப்பு கன்னட கவுள ராகம் ஆதி தாளம்.
1: He now presents ஒர ஜூப்பு in ராக் கன்னட கவுள செட்டு ஆதி தாள், a composition by தியாகராஜா.

0: சதானந்த தாண்டவம் பகுதாரி ராகத்தில் அச்சுததாசர் இயற்றியது ஆதிதாளம்.
1: சதானந்த தாண்டவம் இன் ராக் பகுதாரி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை அச்சுததாசர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின் கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். பண்டூ ரீதி கோலு தியாகராஜர் கீர்த்தனை ராகம் ஹம்சநாதம் ஆதி தாளம்.
1: திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஜலதரங்கம் ரிசைட்டல் பை ஆனையாம்பட்டி எஸ் கணேசன். He is accompanied on the violin by M.A. Krishnaswamy and on the mridangam by K.V. Prasad. Continuing the concert, now listen to Bantu Reethi Kolu in Rag Hamsanadam set to Aditaal, a composition by Thyagaraja.

0: நிறைவாக மானச சஞ்சரரே சாமாராகத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் இயற்றியது ஆதிதாளம்.
1: ஆணையம்பட்டி எஸ் கணேசன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் கான்சர்ட் வித் மானச சஞ்சரரே இன் ராக் சாமா செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை சதாசிவ பிரம்மேந்திரர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வழங்கிய ஜலதரங்க இசை. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: You are listening to a Jalatarangam recital by Aniyampatti S. Ganesan. The accompanying artists were M. A. Krishnaswamy on the violin, K. V. Prasad on the mridangam. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. பத்மாவதி நாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் சரசீருஹாசன பிரியே, புலியூர் துரைசாமி ஐயர் சாகித்யம், நாட்டை ராகம், ஆதித்தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Padmavati Nagarajan. She is accompanied on the violin by V.V. Srinivasa Rao, on the mridangam by Mannarkovil J. Balaji. She begins with Sarasiruhasana Priye in Rag Nattai set to Aditaal, a composition by Puliyur Duraiswamy Iyer.

0: நாட்டை ராகத்தில் புலியூர் துரைசாமி ஐயர் சாகித்யம் இடம்பெற்றது.
1: You just heard a composition by Puliyoor Duraiswamy Iyer in Rag Naatai.
0: அடுத்து பரிபாலய சுவாதி திருநாள் சாகித்யம் பந்துவராளி ராகம் ஆதிதாளம்.
1: You can now listen to Paripalaya in Rag Panthuvarali set to Aditaal, a composition by Swati Thirunal.

0: பந்துவராளி ராகத்தில் சுவாதி திருநாள் சாகித்யம் இடம்பெற்றது.
1: You just heard a composition by Swati Thirunal in Rag Panthuvarali.
0: அடுத்து ஸ்ரீ சங்கர் மகா வைத்தியநாத ஐயர் சாகித்யம் ராகம் நாகஸ்வராளி ரூபக தாளம்.
1: You can now listen to Shri Sankara in Rag Nagaswarali set to Rupakam Tal, a composition by Maha Vaidyanatha Iyer.

0: நாகஸ்வராளி ராகத்தில் மகாவைத்தியநாத ஐயர் சாகித்யம் இடம்பெற்றது.
1: You just heard a composition by மகாவைத்தியநாத ஐயர் in ராக நாகஸ்வராளி.
0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பத்மாவதி நாகராஜன் அவர்களின் பாட்டு. வி பி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாலெஞ்சு காமாட்சி. மத்தியமாவதி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி சாகித்யம் ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Padmavati Nagarajan. She is accompanied on the violin by V.V. Srinivasa Rao and on the mridangam by Mannar Kovil J. Balaji. She now presents Palinchu Kamakshi in Rag Madhyamavati set to Aditaal, a composition by Syama Sastri.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி திருவிழா ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You can now listen to a Nagaswaram recital by Thiruvizhaa Sri Jaishankar. Nigashil Mudalil Paripalayamam Swadi Thirunal Sahityam Reethi Gavulai Ragam Rupakathalam. The concert begins with Paripalayamam, composed by Swadi Thirunal in Rag Reethi Gavulai, set to Thal Rupak.

இனி கானமூர்த்தி. கானமூர்த்தி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த தியாகராஜ கீர்த்தனை. லிசன் ஹவ் டு கானமூர்த்தி கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா. இன்றா கானமூர்த்தி செட்டுத்தாள் ஆதி.

இனி ஏதாவுனரா தியாகராஜர் கீர்த்தனை கல்யாணி ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு ஏதாவுனரா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக கல்யாணி செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவிழா ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு நாகஸ்வரம் ரிசைட்டல் பை திருவிழா ஸ்ரீ ஜெய்சங்கர். இனி நீ தய ராதா, தியாகராஜர் கீர்த்தனை, வசந்த பைரவி ராகம், ரூபகதாளம். அண்ட் நவ் ஹியர்ஸ் நீ தய ராதா, composed by Saint Tyagaraja in Rag Vasanta Bhairavi, set to Tal Rupak.

நிகழ்ச்சியில் நிறைவாக பாஹித ரக்ஷு சுவாதி திருநாள் சாகித்யம் ஆனந்த பைரவிராகம் ஆதிதாளம். The concert concludes with Pahita Rakshu, composed by Swadhi Thirunal, in rag Anand Bhairavi, set to Tal Adi.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருவிழா ஜெயசங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை நிகழ்ச்சி. ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை திருவிழா ஸ்ரீ ஜெயசங்கர். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.